0: கட்டிப்பலை சூரில் அராளாஸ்திபாத்ரூதலீவனி கட்சிதீனா
1: ராஷவல்ல
0: சுனாபாந்தி
1: வாச்சவல்ல
0: சுனாபாந்தி பல்க உருணப்பு துனியா துனியா பாந்தி ஏ